0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். The title is Sivasuprabhavam, presented by vedamantram.com team. Om Namah Shivaya.

மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமலமுத்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சச்சரத்தாய அசோ அந்த

0: பாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு. ஆதிகுரு சங்கராச்சாரியஜி பகவான் சிவத்வாரா கிய உயே கர்ம பிரதி யே சங்கேத் கர்த்தே ஹேன். வாஸ்தவ மே ஆப் பஹுத் கடின் காம் கர்த்தே ஹோ. ஆப்கே லியே குச் மதத் சாஹியே. பஹுத் மதத் துமே க்யா கர் சக்தா ஹூ, மே ஜீவ் ஹூ. எக் காம் எக் மதத் எக் சஹயோக் மே கர் சக்தா ஹூ, ஜோ ஆப்கே லியே பஹுத் உபகாரி ஹோகா.
1: வக்சஸ்தாடனமந்த கஸ்ய கடினா.
0: சம்சார் மே கோய் வி ந கர் சகே வோ காம் ஆப் கர்த்தே ஹோ. சப்சே கடின் கோய் இன்சான் ஜகத் மே பைதா ஹுவா, கடோர் கடின் ஹை நா, கடின் கஹோ யா கடோர் கஹோ, குஜராத்தி லோக் கடன் போல்தே ஹை, கடின் கஹோ கடோர் கஹோ கடன் கஹோ, பாத் ஏக் ஹி சீஜ். சம்சார் மே கடோர் கோய் வியக்தி பைதா ஹுவா ஹை தோ உஸ்கா நாம் ஹை யமராஜ் ஹை நா. உஸ்கே ஹ்ருதய மே உஸ்கே ஜீவன் மே தயா கருணா ஜரா பி நஹி ஹை. சபி லோக யஹி கஹதே ஹை கி வோ பஹுத் கடோர் ஹை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் சேஜ் உபமன்யு, தி எக்ஸால்டட் டிவோட்டி ஆஃப் லார்ட் சிவா, பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் கணானாம் த்வா கணபதி கும் ஹவாமகே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனக் ஷ்ருண்வண்ணூதி பிக்ஸீ தசாதனம் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜேபிர் வாஜினீவதி தீனாம புத்திரகபதோ கணேஷாய நமஹ சரஸ்வத்யை நமஹ ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரஹ. ஓம் ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாராத்யமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சதாசிவம் சிவாம் ஸ்கந்தம் கேசவம் பத்மசம்பவம் நந்தீஸ்வரம் கும்பயோனிம் பரத்வாஜாத்ரி கௌதமான் நமோஸ்தோ குரவே நித்யம் ஸ்ரீகண்டசிவயோகினே ஸ்ருதிசார சிவ விசிஷ்டாத்வைத பரபாஷ்யவிதாயினே ஜகத்குரு ஸ்ரீ ரேணுகாச்சாரியா மங்கலம் தேஹி பிரபோ. த்ரைலோக்கிய சம்பதாலேக்கிய சமுல்லேக்கன வித்தகே சச்சிதானந்த ரூபாய சிவாய பிரம்மணே நமஹ. யாமாகுக் சர்வலோகானாம் ப்ரக்ருதிம் சாஸ்திரபாரகாஹாதாம் தர்மசாரிணீம் சம்போஹ் பிரணமாமி பராம் சிவாம் அமிர்தார்த்தம் ப்ரபன்னார்த்தாம் யாசு வித்யா ப்ரதாயினி அஹர்நிஷமஹம் வந்தே தாம் ஈஷான மனோரமாம். ததீச்சிமுபமன்யுஞ்ச மார்க்கண்டேயம் பராசரம் ஸ்வேதாச்சாரியம் தச்சிஷ்யம் நீலகண்ட சிவாஹ்வயம். சாம்பசிவாய நமஹ, சாம்பசிவாய நமஹ, சாம்பசிவாய நமஹ. ஸோ ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே வி சா உபமன்யு மகர்ஷி கெட்டிங் பூன்ஸ், மகாதேவா கமிங் இன் த ஃபார்ம் ஆஃப் இந்திரா அண்ட் டெஸ்டிங் உபமன்யு மகர்ஷிஸ் டிவோஷன் டு ஹிம். அண்ட் உபமன்யு மகர்ஷி வாஸ் ஸ்டபர்ன் இன் கெட்டிங் த பூன்ஸ் ஒன்லி ஃப்ரம் மகாதேவா. அண்ட் மகாதேவா அப்பியர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் வித் இன் இஸ் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் அண்ட் பிளெஸ்ட் உபமன்யு மகர்ஷி. And then after the end of this kalpa, O Upamanyu, you will attain Sannidhyam. That is, you will attain eternal residence in Parakailasha, in my abode, eternal spiritual abode, and you will eternally serve me. So that's what Mahadeva blesses Upamanyu Maharshi. And then you will enjoy the celestial nectar, nectarian milk, along with your kinsmen and friends. And wherever you go and wherever you think that you want the nectarian milk, an ocean of milk will appear in front of you. Kshira, Kshir Sagar will appear in front of you, O dear Upamanyu. And he blessed Upamanyu Maharshi and then he disappears. And then our dear Vasudeva, Krishna, hears this. And then he says, Vasudeva Uvacha, to Upamanyu Maharshi, he says, Etat Shrutva Vachastasya Pratyakshamiva Darshanam Vismayam Paramam Gatva Adhruvam Tam Mahamunim. O dear Maharshi, it has been, I feel like everything has happened in front of my own eyes. Oh, Upamanyu Maharshi, I'm filled with wonder. Thank you for reciting your experience about Mahadeva, how you had the vision of Mahadeva. It has been like, I feel like everything has happened in front of my own eyes. I'm filled with wonder. Danyastvam asi Viprendra. Danyastvam, danyosmi. Oh, Viprendra. Vipra means Brahmana. Indra means the Lord. In general, Indra means the Swargaloka Adipati, Indra. But generally, etymological meaning, if you take the etymological meaning, it is Lord. Indra means Lord. So, Vipra Indra, the Lord of the Brahmanas. O Lord of Brahmanas, Danyas, Danyastvamasi, Danyosmi, for reciting this glory of Mahadeva, Krishna says to Upamanyu Maharshi. Kastva Danyosti Punyakrit Yasya Devadi Devaste Sannidhyam Kurute Shrame. You are so very fortunate, you have attained the Sannidhya Mukti of Mahadeva. Apitavan mamapyevam dadhyatsa bhagavan shivaha darshanam munishardula prasadam chapi shankaraha. And then he asks in a humble mood to Upamanyu Maharshi, O Upamanyu Maharshi, will Mahadeva, that Bhagavan Shiva, Shankara, will he be satisfied with me? Will he grant me his vision, his divine vision, just like he granted you? He goes in a He asks in a humble mood. And then Upamanyuruvacha
3: Drakshyase Pundarikaksha Mahadevam Nasamshayaha Achire Naiva Kalena Yata Drishto Mayanaga Chakshusha Chaiva Divyena Pashyam Yamita Vikramam Shashte Masi Mahadevam Drakshyase Purushottam.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட்
2: சமக கணபாட்டா.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் இங்கிதஜ்ஞாகரமஹ. ஓம் இச்சாஜ்ஞான க்ரியாசக்தி த்ரயலோசன.

நமஹ ஓம் ருக்யஜுஸ்ஸாம வேதாய நமஹ ஓம் ருக்யஜுஸ்ஸாம்னே நமஹ ஓம் ருக்வேதாய நமஹ ஓம் ருக்வேதாஸ்ருதி மௌலி பூஷணா.

0: திருச்சிற்றம்பலம். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் பஞ்சவிம்சதி மூர்த்தம் தியான ஸ்லோகாஸ் பிரசன்டட் பாய் குளித்தலை ஆனந்த ஈசான சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். தேங்க்யூ.
1: சோமாஸ்கந்தமூர்த்தி தியானம் தக்ஷாலம்பித வாமநித்ரித பதம் கிருஷ்ணம் மிருகம் ச பயம் டங்கம் ச தஜதம் வரஞ்ச கடகம் விப்ராணகம் வாமகே வாமே லம்பித நித்ரித.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். Dear listeners of Shaivam.org, you are about to listen Panchavimshati Murtam Dhyana Slokas presented by Kulithalai Ananda Isana Sivacharyar, Tiruchitrambalam. Om Namah Shivaya. Thank you.
2: Ardhana Ishwara Dhyanam Pum Sri Rupa Dharam Tanau Sashi Jata Tangaru Nabham Panim வியாத்வசனம் பிரகோஷ்டம் பத்திரிகம் தட்சிணே வாமே சியமவரோத்பலதலகுச்சௌமர்ஜு பாதாம்புஜம் விப்ராஜத்ஹேம விபூஷணாதிருச்சிரம் வந்தே அர்த்தநாரீஸ்வரம்.
3: ஓம் நமசிவாய.
1: யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya. Dear listeners of shaivam.org, you are about to listen Shiva Stotras. The title is Aditya Stotra Ratnam of Srimad Appayar Dikshidar Parayanam, presented by Dr. M. Gokula Krishna Iyer. Thank you. Om Namah Shivaya.
5: ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திர ரச்சிதம் ஆதித்ய ஸ்தோத்ர ரத்னம். விஸ்தாராய மமானம் தஷபிருபகதோ யோஜனானாம் சஹஸ்ரைஹி சக்ரே பஞ்சாரணாபித்ரிதயவதி லசன்னேமி ஷட்கே நிவிஷ்டஹ சப்தச்சந்தஸ்து ரங்கா ஹிதவஹனதுரோஹாயனாம் ஷத்ரிவர்க வ்யக்த்யா க்ளுப்தாகிலாங்கஹ புரது மம புரஸ்யந்தனஶ்சண்டபானோ ஆதித்யைரப்ஸரோபிஹி முனிபிரஹிவரைஹி க்ராமணீயாது தானைஹி கந்தர்வைர்வாலகில்யைஹி பரிவ்ருததஶமாம்ஶஸ்ய க்ருத்ஸ்நம் ரதஸ்ய மத்யம் வ்யாப்யாதிதிஷ்டன் மணிரிவநபஸோ மண்டலஶ்சண்டரஶ்மேஹ ப்ரஹ்மஜ்யோதிர்விவர்த்தஹ ஸ்ருதிநிகரகணீபாவரூபஸ்ஸமிந்தே நிர்கச்சந்தோர்க்கபிம்பாநிகிலஜனிமதாம் ஹர்தநாடீப்ரவிஷ்டாஹ நாட்யோவஸ்வாதிவ்ருந்தாரககணமதுனஸ்தஸ்ய நானாதிகுத்தாஹ வர்ஷந்தஸ்தோயமுஷ்ணம் துஹினமபி ஜலான்யாபிபந்தஃ ஸமந்தாத் பித்ராதீனாம் ஸ்வதௌஷத்யம்ருதரசகிருதோ பாந்தி காந்தி ப்ரரோஹாஹ ஶ்ரேஷ்டாஸ்தேஷாம் ஸஹஸ்ரே த்ரிதிவ வசுதயோஃ பஞ்சதிக்வ்யாப்திபாஜாம் சுப்ராம் ஶும்தாரகௌகம் சசிதனயமுகான் பஞ்சசோத்பாசயந்தஹ ஆரோகோப்ராஜமுக்யாஹ த்ரிபுவனதஹனே சப்த சூர்யா பவந்தஹ சர்வான் வியாதீன் சுஷும்ன ப்ரப்ருதய இஹ மே சூர்யவாதாஹ க்ஷிபந்து. ஆதித்யானாஶ்ரிதா ஷண்டவதி குணசஹஸ்ரான்விதா ரஷ்மயோன்யே மாசே மாசே விபக்தாஹ த்ரிபுவன பவனம் பாவயந்த ஸ்புரந்தி யேஷாம் புவ்ய ப்ரசாரே ஜகதவனகிருதாம் சப்தரஷ்மியுத்திதானாம் சம்சர்ப்பே சாதிமாசே ப்ரதயஜன முகாஸ் சத்க்ரியா நக்ரியந்தே. ஆதித்யம் மண்டலாந்தஸ்புரதருணவபுஸ்தேஜசா வ்யாப்த விஷ்வம் ப்ராதர்மத்யான்ஹ சாயம் சமய விபஜனாத் ருக்யஜுஸ்ஸாமசேவ்யம் ப்ராப்யம் ச ப்ராபகம் ச ப்ரதிதமதி பதி ஜானினாமுத்தரஸ்மின் சாக்ஷாத் ப்ரஹ்மேத்யுபாஸ்யம் சகலபயஹராப்யுத்கமம் சம்ஶ்ரயாமி. யச்சக்த்யாதிஷ்டிதானாம் தபனஹிமஜலோத்ஸர்ஜனாதிர்ஜகத்யாம் ஆதித்யானாமசேஷ प्रभवति नियतस्वस्वमासाधिकारः यत्प्राधान्यं व्यनक्ति स्वयमपि भगवान् द्वादशस्तेषु भूत्वा तं त्रैलोक्यस्य मूलं प्रणमत परमं दैवतं सप्तसप्तिं स्वस्त्रीगन्धर्वयक्षाः मुनिवरभुजगाः यातुधानाश्च नित्यं नृत्तैर्गीतैरभिशुग्रहनुतिवहनैः अग्रतस्सेवया च यस्य प्रीतिं वितन्वन्त्यमितपरिकराद्वादश द्वादशैते हृद्याभिर्वालखिल्याः सरणिभणितिभिस्तं भजे लोकबन्धुं ब्रह्माण्डे यस्य जन्मोदितमुषसि परब्रह्ममुख्यात्मजस्य ध्येयं रूपं शिरोदोश्चरणपदजुषा व्याहृतीनां त्रयेण तत्सत्यं ब्रह्म पश्याम्यहरहमभिधं नित्यमादित्यरूपं भूतानां भूनभस्वः प्रभृतिषु वसतां प्राणसूक्ष्मांशमेकम् आदित्यो लोकचक्षुष्य विहितमनसां योगिनां दृश्यमन्तः स्वच्छस्वर्णाभमूर्तिं विदलितनयनोदारदृश्याक्षियुग्मं ऋक्सामोद्गामगेष्णं निरतिशयलसल्लोककामेशभावं सर्वावद्योतितत्वात् उदितसमुदितं ब्रह्मशम्भुं प्रपद्ये ओमित्युद्गीतभक्तेः अवयवपदवीं प्राप्तवत्यक्षरेऽस्मिन् यस्योपास्तिः समस्तं दुरितमपनयत्यर्कबिम्बे स्थितस्य यत्पूजैकप्रधानानि अघमखिलमपि घ्नन्ति कृच्छ्रव्रतानि ध्यातः सर्वोपतापान् हरतु परशिवः सोऽयमाद्योऽभिषङ्नः आदित्यो मण्डलार्चिः पुरुषविभिदयाद्यन्तमध्यागमात्मन् या गोपालाङ्गनाभ्यः नयनपथजुषां ज्योतिषादीप्यमानम् गायत्रीमन्त्रसेव्यं निखिलजनधियां प्रेरकं विश्वरूपम् नीलग्रीवं त्रिनेत्रं शिवमनिशमुमावल्लभं संश्रयामि अभ्राकल्पशिताङ्गस्थितफणितिमयं मण्डलं रश्मिभेदाः सहस्रास्तेषु सप्तश्रुतिभिरभिहिताः किञ्चिदूनाचलाक्षाः एकैकेषां चतस्रः तदनुदिनमणेराधिदेवस्य तिस्रः क्लुप्तास्तत्तत्प्रभावप्रकटनमहिताः स्रग्धरा

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.

பார்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற்சார் வார்த்தமக்கு நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சிச்சுகஸ்வரூபாய யோகினே தாபஹாரினே நமோ நம. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்ற விசுனா.

அது மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டு தன்னடியரிற் கோட்டி அதிசயம் கண்டோமே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே இந்த வருடத்தினுடைய சிந்தனையாக திருவம்பாவையிலே திருஅடியார் கூட்டம் என்கின்ற ஒரு பொருள் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பிறப்பு எடுத்தது இறைவனை அடைவதற்காக, இறைவனை அனுபவித்து இறைவனை அடைவதற்காக பலவிதமான வழிகளை தெரிந்து கொண்டு அவனை அடையக்கூடிய நிலையை தரக்கூடியது இந்த புவனமும் இந்த பிறப்பும். அதனால தான் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி என்று மணிவாசகப் பெருமான் சொல்லுவார். இந்த இறைவனை அடைவதற்கு ஒரு பெரிய கையேடு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது திருவாசகம். இது ஒரு அனுபவ நூல், எந்த அனுபவமோ இல்லை, ஞான அனுபவ நூல். இந்த திருவாசகத்தினுடைய பொருள் என்ன என்று கேட்டபொழுது மணிவாசகப் பெருமான் இவரே அதனுடைய பொருள் என்று சொல்லி நடராஜ பெருமானை ஆடும் அம்பல தில்லையிலே ஆடும் அம்பல கூத்தனை காட்டினார். அதிலே ஜோதியிலே மறைந்தார். இறைவனே அதனுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம். அதற்கு இறைவனை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த திருவாசகம். பல காலமாக இந்த மார்கழி மாதத்திலே திருவம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் நாம் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பல காலமாக பெரியவர்களெல்லாம் இதை அனுசரித்து வருகிறார்கள். திருவாசகத்திலே எத்தனையோ 51 பதிகங்கள் உண்டு. அதில் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் நம்ம பார்க்கிறோம். 7வதும் 20வதுமாக இருக்கக்கூடிய பதிகம். இறைவனை அடைய பயன்படக்கூடிய இந்த திருவாசகம் இருக்கிறதே வெறும் ஒரு தமிழிலே இயற்றப்பட்ட தோத்திர நூலோ அல்லது சாத்திர நூலோ கிடையாது. இறைவனே அதுதான். ஏன்னா இறைவனை அடைய நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வழிகாட்டி ஒரு ஞான அனுபவ நூல். அதில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது, இறைவனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது, சொல்லக்கூடியதா, சொல்லுவது அறியேன், வாழி முறையோ தரியேன், நாயேன் தானனை செய்தது தெரியேன், ஆ செத்தேன் பருகியும் ஆரேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் என்று எற்பு தொலைதரும் எற்றினன் காண்க உருகுவது உள்ளங்கொண்டோர் உருச்செய்து அங்கனக்கு அல்லோரும் அக்கை அமைத்தனன் ஒள்ளிய கண்ணர் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன் என்று சொல்லும்படியாக அந்த ஆனந்த அனுபவத்தை எற்புத்தொரைதரும் ஏற்றினன் என்று, அதே போல நமக்கு ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெரும்

0: மானே யானனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் என்றெல்லாம் அந்த அனுபவ வார்த்தைகளை சொல்லுகிறார். சொல்லுவது அறியேன், என்னால சொல்ல முடியல, அப்பேற்பட்ட ஞான வார்த்தையாக இருக்கிறதுன்னு. அதுதான் வான் கலந்தம் அணிக்க வாசகனின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பான் கல பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் ஒப்புதுவே என்று வள்ளல் பெருமான் பாடுவார். அப்பேற்பட்ட ஒரு ஞான நூல். இதை வந்து எனக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால நான் படித்து உணர்ந்து கொண்டு விட முடியாது. இல்லை, எனக்கு வந்து சைவத்திலே ஆர்வம் இருக்கிறது, சிவம் மேலே ஆர்வம் இருக்கின்றது என்கின்ற காரணத்தில் மட்டும் உடனே அதை உணர்ந்து கொள்வது கிடையாது. இறைவனை இதை காட்டிக் கொடுக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு வழி உண்டு. இறைவனை அடைவதற்கு இது வழிகாட்டி, இதனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுல மணிவாசக பெருமான் திருவம்பாவையிலையும் சொல்லுவார், மிக அருமையான பல பாடல்கள். ஓரொரு கால் எம்பெருமான் என்றன்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாய் சித்தங் கழிவூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரரையக்க இங்கனையே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகழ்தார் என்று சொல்லும்படியாக அந்த அனுபவத்தை சொல்லுவர். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் வருகிறார் யாவரும் அற்றறிவர். அந்த முதலிலே இருக்கக்கூடிய மூன்று தேவதைகளும் கூட அறிய முடியாத பொழுது, பிரம்மா விட்டு ருத்ரன் என்று அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத பொழுது, இறைவனை அடைய முடியாத பொழுது, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியாக மாலரியா நான்முகனும் காணாமலையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். தேவர்களுக்கு இது தெரியல. தேவர்களாலையும் காண முடியாதவனாக அறிய முடியாதவனாக இருக்கக்கூடியவன் இந்த சிவபெருமான் எம்பெருமான். அவன் என்ன செய்கிறானா, அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இவன் அவன். எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளல் பொழில் திரு உத்தரகோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா இது எமை பணிகொள்ளும் ஆறு. எம்பெருமான் இடத்துல கேட்கிறார், எப்படி வந்தானா சிவபெருமான்? எல்லோருக்கும் நாயகனமாக எவன் இருக்கின்றானோ, தேவாதி தேவர்க்கும் மூவாதி மூவருக்கும் முன்னே நிற்கக்கூடிய முன்னை புறம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இவன் அவன் என்று சொல்லும்படியாக வந்து நிற்கின்றான். யாராக? குருநாதனாக வந்து நிற்கின்றானா? இந்த மண்ணிலே தன்னுடைய திருவடிகளை கொடுத்து குருநாதனாக வந்து ஆட்கொள்ளுகின்றான் மணிவாசக பெருமானை. அந்த குருதான் சிவபெருமான். சரி, இந்த குருவை எப்படி அடைய முடியும்? அன்று உடன் சென்ற அடியவர் அருள் பெறும் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளினர் என்று சொல்லும்படியாக அடியவர்களோடு சேர வேண்டும். இந்த அடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது கந்தபுராணத்தில் ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு. நாதன் தன்னையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து பரவினர் தம்மையும் வேதம் செய்வது பேதைமை நீரென வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ. இறைவன் வேறு, இறைவனுடைய அடியார்கள் வேறு கிடையாது. இந்த கந்தபுராணம் சொல்லும் இறைவன் வேறு, இறைவனுடைய அடியார்கள் வேறு கிடையாது, அவனாகவே இருக்கின்றது. அதனால தான் திருமூலர் குரு என்று சொல்லும்படியாக அந்த அடியார்களுடைய சிறப்பு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே என்று சொல்லும்படியாக பாடுவார். ஆறுடு முப்பதும் அங்கே அடங்கிடில் கூற குருவரன் கும்பிடு தந்திடும் வேறே சிவபதம் மேலாய் அளித்திடும் பேராக ஆனந்தம் பேணும் பெருகவே என்று பாடுவார். அந்த குரு யாருன்னா அடியார்கள் தான், வேறொன்னும் கிடையாது. அந்த அடியவர்கள் தான் குருநாதனாக இருக்கின்றார்கள். இந்த அடியவர்கள் மூலமாக மட்டுமே நாம் இறைவனை அடைய முடியும். அதை விட முக்கியம், இந்த திருவாசகத்தை உணர வேண்டும் என்றாலும் கூட அடியவருடைய சேர்க்கை வேணும். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திகி. ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், மோட்சம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆரம்பம் என்னன்னா சத்சங்கம், அடியாரனுடைய சேர்க்கை. அந்த அடியாரோடு இது எல்லாருமே பாடியிருக்கிறார்கள். பெரியவர்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஒட்டியவா எண்கண் ஓடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா அட்டியவானிடம் அடகத்தாமரை ஆரணங்கே என்று அபிராமி பட்டர் பாடுவா. கூட்டியவா என்னை தன் அடியாரில் முதல் விஷயம் என்னன்னா அதுதான் நடக்க வேண்டும். எது? அடியவரோடு சேர வேண்டும். அடியவரோடு யார் சேர்க்க வேண்டும்? இறைவன் சேர்க்கிறார். கூட்டியவா என்னை தன் அடியாரில் அப்பொழுது என்னாகிறது? நம்முடைய வினைகள் எல்லாம் கழிகின்றன. கொடிய வினை ஒட்டியவா வினை கழிந்த பொழுது இறைவன் நம்மிடத்திலே ஓடி வருகின்றான். என் கண் ஒடியவா தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. நம்ம காரோ அல்லது ஒரு கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. அந்த கண்ணாடி முழுக்க மசி கருப்பு இருக்கிறது. அந்த கருப்பு இருக்கும் பொழுது கண்ணாடியில நம்ம மூஞ்சி தெரியுமா? கருப்பு தான் தெரியும். மூஞ்சி கருப்பா இருந்தா கூட கண்ணாடியில கருப்பா இருந்தா தெரியாது. மூஞ்சி வெளுப்பா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி கண்ணாடியில கருப்பு இருக்க கூடாது. அதை துடைக்க வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய வினைகள் ஓட வேண்டும். வினைகள் ஓடும் பொழுது, வினைகள் கழியும் பொழுது இறைவன் நம்மிடத்திலே வருகிறான், அருள் கொடுப்பதற்கு வருகிறான். இதுதான் இறைவனை ஒப்பு என்ற சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படும். இது இன்னொன்று உண்டு, பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய இன்னொன்று உதாரணம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வயிற்று வலி, வயிற்று வலியோ ஏதோ ஒரு உடல் உபாதை, நல்ல சாப்பாடு இருக்கு, என்னால சாப்பிட முடியும், ஆனா உடம்பு சரியில்லை, வலியில துடிக்கிறேன், எனக்கு சாப்பிட மனசு செல்லுமா? வயிற்று வலியாக இருக்கும் பொழுது எப்படி நல்ல உணவாக இருந்தாலும் கூட உண்ண முடியாதா போலே, வயிற்று வலி என்று சொல்லும்படியாக குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்று தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் என்று பாடுவார் அப்பெருவர்வான். அப்பேற்பட்ட வயிற்று வலி, நல்ல சாப்பாடு, அருமையான பஞ்சபட்ச பரமான்னம், என்னால சாப்பிட முடியுமா? என்னால சாப்பிட முடியாது. இப்போ இந்த வயிற்று வலி போன பொழுது அதை அனுபவிக்க முடிகிறது. இறைவன் என்கின்ற அந்த அகமன்னம் அகமன்னம் என்ற வேதங்கள் எல்லாம் எந்த இறைவனை சொல்லுமோ, அப்பேற்பட்ட அது பழச்சுவையன அமுதன என்று எவன் இருக்கின்றானோ, தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானை, என்னுடைய வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய என்னை, என்னுடைய பழ வினைகளை கொண்டு இருக்கும் பொழுது என்னாலே அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த பழ வினைகள் அறுபட வேண்டும். பழ வினைகள் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பழ வினைகள் எல்லாம், சஞ்சித பிரார்த்தம் என்று சொல்லக்கூடிய கர்மங்கள் எல்லாம் எப்பொழுது போகும்? அடியவர்களோடு சேரும் பொழுது போகும். அடியவர்களுடைய சேர்க்கையினாலே, குருநாதனுடைய பார்வையினாலே, குருநாதனுடைய திருவடி ஸ்பர்சத்தினாலே போகின்றது. அதனால்தான் கூட்டியவா என்னை தன்னடியாரில், கொடியவனை ஒட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா, அதற்கு பிறகுதான் கண்டகண்ணும் மனமும் கழிக்கின்றவா அட்டியவானிடம், இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல்னர். மாணிக்கவாசல பெருமான் பாடுவாரு, முதல்ல பார்த்தோம், எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் என் எழுமே அதனாலே, நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே. இந்த நல்வினை இல்லாத காரணத்தினாலே தான் என்னாலே கலைஞானிகளாக இருக்கப்பட்ட அடியவர்களோடு நான் சேர முடியவில்லை. ஆனாலும் கூட மண்ணிலே பிறந்து இறந்து மண் ஆவதற்கு ஒருப்படுகின்றேனே, அண்ணல் ஆண்டு தன் அடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டோமே என்று பாடுவார். இது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கின்றது என்று பாடுவார் மணிவாசக பெருமான். இறைவன் தன்னுடைய அடிவர்களோடு நம்மை சேர்த்து வைத்து பிறகு தன்னுடைய திருவடிகளை கொடுக்கிறான். ஆக இறைவனை அடைய வேண்டும் என்றால் திருவாசகம் போன்ற ஞான அனுபவ நூல் வேண்டும். இப்போ இந்த ஞான அனுபவ நூலையும் கூட நாம் சரியான உணர்விலே படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அடியாரனுடைய சேர்க்கை மிக முக்கியமான விஷயம். இதுதான் ஜங்கம பக்தி என்று சொல்வார்கள். இது திருமூலர் சொல்லும் பொழுது அடியார்கள் யார்? நடமாட கோயில் நம்பர் என்று பாடுவார். அவர் படமாட கோயில் பரமர், யார்? பரமேஸ்வரன். இங்கே நடமாடக்கூடிய நம்பர் என்று பாடுவர் அடியார்களை. மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்று சிவஞான போதத்திலே சொல்வார்கள். சிவன் கோயிலிலே இருக்கக்கூடிய அந்த கோபுரமும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமும், அதே போல இறைவனுடைய அடியார்களும் லிங்காக்காரமாக இருக்கக்கூடிய அங்கே லிங்க திருமேனியும், அடியவர்களுடைய ஜங்கம திருமேனியும் இறைவனுடைய திருமேனி, இது மனத்திலே இருக்க வேண்டும். அதனால் தான் சம்பந்தர் பாடும் பொழுது பாடுவார், தொண்டர் தொண்டரை தொழுது அடிப்பணிமின்கள் தூ நெறி எளிதாமே. மிக தூய்மையான அந்த செய்வ நெறி இருக்கின்றதே, அது எப்பொழுது அந்த மோட்ச வழி இருக்கிறதே எப்பொழுது எளிதாகும்? அடியவர்களை பணிந்தால். அடியவர்களை பணியும் பொழுது மட்டுமே நமக்கு இந்த வழி தூ நெறி சைவ நெறி கிட்டும் என்று சொல்லுவார். இப்போ இந்த ஜங்கம பக்தி என்று சொல்லக்கூடிய இந்த அடியவர்கள் நெறி இருக்கிறதே, இந்த அடியவர் நெறி, அடியவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நெறி மாத்திரமே நம்மை இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கும். அதனால்தான் திருவம்பாவையில் இன்னொன்று பார்க்கலாம், அன்னவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிச்சே தொழும்பாய்ப்பணி செய்வோம் என்று அடியவர்களுடைய மற்ற பற்றணக்கின்றி நின் திருப்பாதமே மனம் வைத்தேன் என்று பாடுவார்கள். அது மாதிரி வேற எதுவுமே கேட்க மாட்டார். சிவபெருமானிடத்திலே சிவபெருமானை தவிர வேற எதையும் யாரிடத்திலையும் கேட்காதவர் மணிவாசக பெருமான். ஆனால் அவர் கேட்கிறார் திருவம்பாவையிலே, அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் என்று பாடுவார் அடிவர்களோடு சேர வேண்டும் என்று. அதை இன்னும் அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் அடகச்சீர் மணிக்குன்றே. ரொம்ப அருமையான இது விஷயம். அது நம்ம சின்ன வயசாகட்டும் பெரிய வயசாகட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது சாதாரணமாக ஒரு சைக்காலஜியில் சொல்லுவாங்க, நீங்க முன்னேற வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருத்தரை நீங்க வந்து அந்த ஹீரோவர்ஷிப் மாதிரி இருக்கும், யாராவது ஒருத்தரை ஒரு குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும், இவர் மாதிரி நான், அதுக்கப்புறமா அவரையும் தாண்டி வளர வேண்டும், அது அடுத்த விஷயம், நான் இவரை மாதிரி ஆக வேண்டும் அவரை மாதிரி ஆக வேண்டும் என்று யாராவது ஒருத்தரை நம்முடைய அடையாளமாக வைத்துக் கொண்டு அவரை போலவே நடப்பது உண்டு. இப்ப நடிகர்களை பார்த்தா அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவரை மாதிரியே ஸ்டைலா இருக்கிறது, அவரை மாதிரியே சாப்பிடுறது, இதெல்லாம் உண்டு இல்லையா, அவரை மாதிரியே நடக்கிறது பேசுறது, பசங்களுக்கு எல்லாம் இந்த சின்ன வயசுல எல்லாம் உண்டு. இதை விடுங்க, நடிகரே வேண்டாம், இந்த சின்ன குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள் அப்பா அம்மாவை அப்சர்வ் பண்ணக்கூடிய சின்ன குழந்தைகள் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க பார்க்கலாம், அதே மாதிரி புடவை கட்டிக்கும், அதே மாதிரி வேட்டியை கட்டிக்கும், ஒரு மீசையை போட்டுக்கும், அப்பா எப்படி பேசுறாரோ அம்மா எப்படி பேசுறாங்களோ அதே போலதான் இந்த குழந்தைகள் பேசும். இப்போ இது சின்ன விளையாட்டு மாதிரி இருக்கும், நம்ம ஒரு பழமொழி சொல்லவிட உண்டு, விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவோம், இது விளையாட்டு போலத்தான் இருக்கும். ஆனா இந்த விளையாட்டு இருக்கிறதே இதே போலத்தான் நாம் என்ன செய்கிறோம், அவர் என்ன பண்றார் சிவ பூஜையில இப்படி பண்றார், இப்படி சிவ பூஜை பண்ணணும், இதுக்கு ஒரு சிவபுராணத்துல அதாவது திருவாசகத்துல ஒரு அழகான ஒரு கதை உண்டு, முக்கணியருடைய முழுத்தழமேனி சொக்கதமாக காட்டிய தொன்னையும் என்று. அப்படி வேஷத்துக்காக என்ன பண்றான் அவனுடைய ஒரு வணிகனுடைய மைத்துனன் அப்படி இருக்கிறான், ஆனா நிஜமாகவே இங்கே ஆகிவிடுகின்றது, முக்கணி அருடைய முழுத்தழல் மேனி சொக்கதமாக காட்டிய தொன்னையும் என்று குதிரைக்கு வைத்திருக்கக்கூடிய கொள்ளுப்பையை சிவலிங்கமாக பாவித்து ஏமாற்ற வேண்டும் தன்னுடைய மைத்துனனை, தன்னுடைய அக்காள் புருஷனை என்று நினைக்கிறான். ஆனா அது நிஜமாகவே சிவலிங்கமாக மாறிவிடுகின்றது என்கின்ற ஒரு சரித்திரத்தை பாடுவார் திருவாசகத்துல. இப்போ அதே போலத்தான் இந்த குழந்தைகள் எல்லாம் நாம் நினைச்சுகின்றோம், இந்த குழந்தைகள் போலத்தான் என்னைக்குமே குழந்தைத்தனம் பல பேருக்கு மாறுறது இல்லை, அது எத்தனை வயசானாலும் சரி, 50 வயசு 60 வயசு 80 வயசு ஆனாலும் சரி, இந்த குழந்தைத்தான் யாருக்கும் போறதில்லை, மெச்சூரிட்டி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், அது இங்கிருந்தானே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குத்தான் இருக்கும், எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் கூட இந்த குழந்தை தன்மையானது போவது கிடையாது, ஏன்னா அந்த தன்மை மனிதரிடத்துல எப்பொழுதும் இருக்கும். அந்த குழந்தைகளை போலவே நாமும் என்ன பார்க்கிறோம், இவர் இப்படி பூஜை பண்றார் அதே போல நாம் பூஜை பண்ண வேண்டும், இதே மாதிரி இவர் வைத்திருக்கிறார் நாமும் அதே போல பண்ண வேண்டும் என்று நாம் நினைத்து ஒருவரை போலவே பாவனை செய்து அவரை போலவே அந்த இமிட்டேஷன் என்று சொல்வார்களே, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று சொல்வதைப் போலவே விளையாட்டாக ஒரு குறிக்கோள் இல்லாமல் இவரை வைத்து நான் இவரை போலவே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆட்டம் ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கும் பொழுது இது சத்கர்மாவாக விளையாட்டு வினை ஆகிறது, சிவ புண்ணிய பேராக சத்கர்மாவாக ஆகிறது. இப்போ அடியவர்களை போலவே நாமும் நடந்து கொள்ள முற்பட்டால் நாமும் அடியவர்கள் ஆகிறோம், நாமும் அடியவர்கள் ஆகிறோம். அதே போலத்தான் அடியவர்களுடைய சிந்தனை இருக்கும் பொழுது அடியவர்களை பற்றிய பேச்சு, அடியவர்களை பற்றிய படிப்பு, அடியவர்களோடு இருக்கக்கூடிய சத்சங்கம் இருக்கும் பொழுது அவர்களைப் போலவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அன்பும் நமக்கு வருகின்றது. ஒரு சமயத்தில் அந்த அன்பின் காரணத்தினாலே திருவாசகத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம், எதுக்காக இவ்வளவு சுத்தி வருகிறேன்னா, இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அல்லது திருவாசகத்துக்கெல்லாம் பலவிதமான பொருட்கள் பல பேர் பெரியவர்கள் எல்லாம் பார்த்துகிறார்கள். இது பொருள் சொல்லுவது தமிழ் தான், அதனால சொல்லுவது எழுது என்று கிடையாது, இது அனுபவம், தானே அந்த சிவ ஆனந்த அனுபவத்திலே இருந்தவர் மணிவாசக பெருமான். அதனால தான் பெரியவர்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் உரை சொல்ல முடியாது, உரை சொல்ல முடியாது என்று உரை எழுதப்படாத நூலாக திருவாசகமானது இருந்தது. இப்போ அந்த திருவாசகத்தை புரிந்து கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்றால் ஒரு படிதான் நமக்கு உண்டு, என்ன, சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய அடியவருடைய சேர்க்கை. உடனே கேட்கலாம், என்னங்க இது இப்படி சொல்றீங்களே, நான் போய் எங்கே அடியவரை போய் தேடிக்கிட்டு இருக்கிறது, எவன் நல்லவன் எவன் கட்டவன் நமக்கு என்ன தெரியுது, இன்னைக்கு இருக்கிறான் பெரிய சுவாமிஜி அல்லது பெரிய ஆளு மடாதிபதி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான், இவன் தான் இப்படி இருக்கிறான்னு சொன்னா நாளைக்கு பார்த்தா பேப்பர்ல தாறுமாறா கிழிக்கிறான், இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான், எத்தனையோ விஷயங்கள் வருகிறது, எந்த எதை நம்பிங்கே போறது, இதே ஒரு இந்த இதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிடுமாறே என்று திருமூலர் சொல்லுவார். நாம் போய் குருட்டை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டை நீக்கும் குருவினை கொள்ளார். எனக்கு வந்து குருடை, நான் ஒரு எனக்கு கண்ணு தெரியல, நான் இன்னொருத்தன் கண்ணு தெரிஞ்சவனோடு சேர்ந்தா என்னை கொண்டு சரியான வழியில கொண்டு போய் சேர்ப்பான். சரியான கண்ணே தெரியாத இன்னொருத்தனோட நான் சேர்ந்தேன்னா எனக்கும் கண்ணு தெரியாது, அவனுக்கும் கண்ணு தெரியாது, ரெண்டு குருடும் சேர்ந்து ஒரு குழியில விடும். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விடுமாறே. இப்ப எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் ஒரு அருமையான ஒரு விஷயம் உண்டு, அடியவர்களை பற்றிய சிந்தனை, இந்த சத்சங்கம் இருக்கே அதுக்கு முன்னாடி சிந்தனை, அதுக்கு என்னன்னு கேட்டா படித்தல் என்று சொல்லுவார்கள். அதான் முதல்ல இருக்கக்கூடிய இந்த புராண படித்தல் என்று சொல்வார்கள். பட்டணம் உண்டு இல்லையா, முதல்ல படிக்கிறோம், அப்புறம் அவனை பற்றி பார்க்கிறோம் கேட்கிறோம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தளமாக செல்ல வேண்டும். இப்ப படிப்பது என்ன? திருத்தொண்டர் புராணமாக இறைவனுடைய அடியவர்களை பற்றி இறைவன் எப்படி எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான் தன்னுடைய அடியவர்களை என்று சொல்லுகின்றாரே, அப்படிப்பட்ட திருத்தொண்டர்களை பற்றி நம்ம சிந்தித்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பொலித்தன்மை இல்லை இல்லையா, கண்டிப்பாக அதுல உண்மை இருக்கிறது இல்லையா. செக்கிளர் பெருமானுடைய திருவாக்கிலே மலர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த திருமுறைகள், அந்த திருமுறையிலே வந்து அந்த 12 திருமுறைகளிலே ஒன்றாக 12 சிறசாக இருக்கப்பட்ட அந்த திருத்தொண்டர் புராணத்தை பார்த்தா நன்றாக இருக்கும் இல்லையா. அதே அதன் அந்த சிந்தனையில தான் எத்தனையோ உரைகள் இருக்கும் பொழுது திருவாசகத்துக்கு நீங்க ஒவ்வொரு விதமாக அந்த பாவனையிலே பார்க்கலாம், திருவாசகத்தை ஒவ்வொரு பாவனையிலே பார்க்கலாம். இதுக்கு எத்தனையோ விதமான பொருள், அவர் சொல்லியிருக்கக்கூடிய பொருள், அவருடைய அனுபவ பொருள், எங்கு பார்த்தாலும் மாணிக்கவாசகரை பற்றி மட்டுமே சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இருக்கக்கூடிய பொருள். ஏன்னா திருப்பரந்துறையில மணிவாசக பெருமானுக்கு தான் எல்லாம், அவருக்கு தான் இங்க உற்சவாதிகள், அவர் தான் கைலைங்கிரி வாகனத்துல ஏறுவார், அவர் தான் ரிஷப வாகனத்துல போவார், அவருக்கு தான் 10 பிரம்மோத்சவம், சிவபெருமான் கிடையாது. இப்போ அடியவர்களாக அவரைத்தான் சொல்லி இருக்கிறது என்றும் திருவாஜகத்துக்கு ஒரு பொருள் காணலாம். திருவாஜகத்தில பலவிதமான சரித்திரங்களை நம்ம பார்க்கலாம், புராண இதிகாச வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதுல பார்க்கலாம். இன்னொரு பார்வையும் உண்டு, அடியவர்களையும் இந்த திருவாசகத்துல பார்க்கலாம். எத்தனையோ சரித்திரங்கள் இவர் சொல்லி இருக்கிறார். இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே நம்ம இப்ப திருவம்பாவையிலே அடியவர்களை பற்றி, நாயன்மார்களை பற்றி மட்டும், அதனால்தான் சொன்னேன் திருவம்பாவையிலே திருக்கூட்டத்தார் திருவடியார்கள், இந்த திரு அடியார்களை சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த ஆனந்த அனுபவம், ஒரு காதல் வயப்பட்டு இருக்கக்கூடிய ஒத்தனுக்கோ ஒருத்திக்கோ எங்கே பார்த்தாலும் அந்த காதலன் காதலனுடைய முகம் தெரியுமா போலே, அல்லது அந்த நினைவு தோன்றுமா போலே, எங்க பார்த்தாலும் அடியவர்களுடைய நினைவு நமக்கு வரும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த வருடம் திருவம்பாவையிலே திருவடியார் என்று சொல்லும்படியாக அதிலே பலவிதமான அடியார்களை பற்றி திருவம்பாவை சொல்லியிருக்கிறது என்று பார்க்க முயற்சிக்கிறோம். சொல்லியிருக்கிறதான்னு கேட்டால் இது ஒரு பாவனை, மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு பாவனை அவ்வளவுதான். அடியவர்களை இங்கேயும் திருவம்பாவையிலேயும் சிந்திப்பதற்கு முயற்சிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் திருவடியார்களை சிவனடியார்களை பற்றி மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும். எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், அப்பொருள்தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் என்று சொல்லுவார் செக்கிழார் பெருமான் சம்பந்தர் புராணத்தில். அது பால் குடித்த பிறகு அவர் ஞானம் பெற்றாரா, ஞானப்பால் அறிந்திய பிறகு அது என்ன ஞானம்? எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், எல்லா பொருளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமானே என்று சொல்லக்கூடிய உணர்வும், உணர்வு நன்றாக கவனிக்க வேண்டும். அடுத்தது அப்பொருள்தான் ஆளுடையர் அடியார்கள் எனும் அறிவும் என்று பாடுவார் செக்கிழார் பெருமான். அந்த அறிவானது எல்லாவற்றிற்கும் ஆக்கக்கூடிய தன்மை, அந்த ஞானம் வந்தது அடியார்கள் தான் முக்கியம் என்று சொல்லி அவருக்கு ஞானம் கிடைத்ததான். ஞானப்பால் உண்ட சம்பந்த பெருமானுக்கு, இது செக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக நாம் வலிந்து சில பொருள்களை இதிலே கொள்ளப் போகிறோம், கொஞ்சம் அப்படி சுத்தி அடிச்சு தான் வருவோம். நம்முடைய நோக்கம் திருவடியார்களை பற்றி சிந்திப்பது, எங்கே திருவம்பாவையோடு சேர்த்து எந்த ஞான அனுபவ வார்த்தை கொடுத்தாரோ மணிவாசக பெருமான், அந்த ஞான அனுபவ வார்த்தையிலே திருவடியார்களை சிந்திப்பதுதான் நம்முடைய நோக்கம், வேறொன்றும் கிடையாது. அடியவர்களை எங்கு பார்த்தாலும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்திலே இதை பார்க்கிறோம். ஆனா காரணத்தினாலே இது இப்படித்தானான்னு நினைச்சுக்க வேண்டாம். சில இடங்களிலே வலிந்து கொஞ்சம் அதை வளைச்சு வார்த்தைகளை வளைச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அந்த ஞான அனுபவத்துக்காக அடியார்கள் என்கின்ற சிவானுபூதி பெற்ற சிவனடியார்களை பற்றிய அனுபவத்திற்காகத்தான் இதை பார்க்கிறோம் என்கின்ற ஒரு காஷன், வேறொன்றும் கிடையாது. முதலே சொல்ல ஒரு எச்சரிக்கை, என்ன இப்படிதான் இருக்கிறதா, என்ன இவர் ஒரு புதுசா சொல்றாரே நினைக்க வேண்டாம், இது புதிது கிடையாது. இதுக்கு சுவாபதேசம், உள்ளுரை பொருள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். குருவை பற்றி மட்டுமே சொல்லி இருக்கிறது இல்ல, ஒவ்வொன்றுக்கும் உள்ளுரை பொருள், திருக்கோவிலாருக்கெல்லாம் உள்ளுரை பொருள் உண்டு. அதே போலத்தான் திருவாசகத்துக்கு உள்ளுரை பொருள் சொல்லுவார்கள். குரு பரமாக அடியார்கள் பரமாக இருக்கக்கூடிய தன்மை, இருக்கக்கூடிய ஒரு விதமான பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்று நினைத்து கொண்டு நாம் இந்த திருவம்பாவையை பற்றி அறிய முயற்சிக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: Om Namah Shivaya. Dear listeners of shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram, presented by vedamantram.com team. Om Namah Shivaya.